0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆயுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: Every problem has a solution. There is no problem that doesn't have a solution. Nikatsiko Pola, Ningonekatsiko Pola, Aurawatanakana, Kimbale. Laga Kenan and then they get to worry, but then you will among a Christo, I can't deal with Auroni, Auroni Bulatan Bulagur. Vagaloma, Seganilabu, Buke, Buke, Ratio Novakamu, Serabana, Nakinibula do Pitugina, I can't say. Madame, Samon Eloma, Nakalu, Bulavalu, Mosenicalo, Nomo Marro and Bulataka, Namosenicalo. Bulagutmana, you are waiting Bible.
1: A tostrum living in Caloco Bombot in Marotati on the Vital Missing Living Day, Bombot and Vital Novati on the Single Nuco on the Nature and the Leviti and the Nindonian Bokibon the Tigabukina, Menda Tigabu, Nonda Sangado, Nonda Tigabu, but the Melita and Bug on the Matta and the Ridisumai, and Bakimoron do Rosoba.
2: Blossom, Bonoli, Nirin Alibricum, Yamade, Kale, Panakendan, Oburu Saniklame, Kalayam, Lutin Angulasum, Ari, Epam, Alabasail, Utamil, Kalande, Ungalim, Bird, Thirdiverum, Uru Taritu Mana, Tamil, Bonoli, Kirkit, Tavaradi.
3: Ready, Sariklame, Torum, Kale, Il Padanin, the Manibudal, Wan Alekinunaka, Tavalde, Ungal, Widakil, Thirdiverakan, New Zealand, the Tamil Mutur, Sangatirudias, Rap Tamil Waluli, Mutamil Osi, Sevimadaka, Katrikum, Nirkil Perabukal, Arabakum, Mahilwana, Yinia, Kale, Varakangalai, Tribitakundu, Yendra, July, Madam, Nankam, Thedi, Sariklame, Irandairati, Irivati Aram, Ande, Nilchile, Yendrum, Badapondru, Mudalil, Edamber. இன்றைய திருக்குறள் திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
4: வணக்கம் சன், வணக்கம் நீர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் குற்றங்கூறாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். எல்லா நாளும் தன்னை பெரியவனாக நினைத்து வியவாதொழிக. வியந்தானாயின் அவ்வியப்பினானே நன்மை பயவாத வினையை செய்யாதொழிக. செய்யின் கேடு என்றவாறாயிற்று என மணக்குடவர் விளக்கம் தருகின்றார். தன்னை வியந்தொழி இடமும் காலமும் வலியும் அறியப்படாமையானும் அறனும் பொருளும் இகழப்படுதலாலும் எஞ்ஞான்றும் வியவர்க்க என்றும் கருதியது முடித்தே விடுவல் என்று அறம் பொருள் இன்பம் பயவா வினைகளை நயப்பின் அவற்றால் பழியும் பாவமும் கேடும் வருமாகலின் அவற்றை நயவர்க்க என்று கூறினார் என பரிமேலழகர் மேலும் விளக்கம் தருகின்றார். தற்பெருமை அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதனால் ஒருவர் இக்காலத்திலும் இச்சூழ்நிலையிலும் தன்னை உயர்வாக நினைத்து புகழ்ந்து கொள்ளாமல் தன் அடக்கத்தோடு இருத்தல் நலம் எனவும் மேலும் மேற்கொள்ளும் செயல்கள் தனக்கும் தான் வாழும் சமூகத்துக்கும் நன்மை பயக்காத செயல்களை விரும்பாது இருத்தல் சிறப்பு எனவும் குறிப்பிடுகின்றனர். இக்காலத்திலும் தன்னை தானே உயர்வாக எண்ணி பெருமை கொள்ளும் தற்புகழ்ச்சி அவரது சிந்தனை செயல்திறன் ஆகியவற்றில் செல்வாக்கு செலுத்தி பொருத்தமான உணர்வுகளையும் கருத்துக்களையும் வழித்தடம் மாற வழிவகுப்பது மட்டுமன்றி அத்தகைய செயல்கள் சமூகத்திற்கு பொருந்தாத நிலையையும் தோற்றுவிக்கும் எனலாம். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: அண்மையிலே இந்திய தமிழ் திரைப்பட துறையை பொறுத்தவரையிலே மறக்க முடியாத பல சிறப்பு பல திரைப்படங்களை இயக்கிய மாபெரும் இயக்குனர் கே பாக்கியராஜ். அவர் இயக்குனராக மட்டுமன்றி சிறந்த நடிகராகவும் நகைச்சுவை நடிகராகவும் பல வகைகளிலே இத்தமிழ் திரைப்பட துறையிலே பிரகாசித்த ஒருவர். அவருடைய இழப்பு கடந்த வாரம் இழந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு உங்களுடன் வான் அலைகளின் ஊடாக வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
5: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் 1953 ஜனவரி 7 தேதி பிறந்தவர் பாக்கியராஜ்.

திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முகம் கொண்ட ஓர் கலைஞர். ஆரம்பத்தில் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் பாக்யராஜ். 16 வயதிலே கிழக்கை போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள் ஆகிய வெற்றி படங்களில் திரைப்பட கலை நுட்பங்களை பயின்றவர். 1978 ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜா முதல் படம் இயக்கும் போது பாக்யராஜ் அதில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை ஆரம்பித்தார். பின் பாரதி ராஜாவின் இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக மட்டுமன்றி ஓரிரு காட்சிகளிலும் தோன்றி நடித்திருந்தார். பாரதி ராஜாவின் மூன்றாவது படமான சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் நினைவில் நிற்கும்படியான ஓர் பணியாளர் வேடமேற்று நடித்தார். இப்படத்திற்கு வசனமும் பாக்யராஜ் தான் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி ராஜா தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமன்றி கதாநாயகனாக நடிகை ரதியுடன் அறிமுகப்படுத்தினார். வெற்றி பெற்ற படப்பாடல் இசைஞானி இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் ஜானகி குரலில் ஒலித்த ஓ

ஒரு இயக்குனராக தனது முதல் படத்தை உருவாக்கினார் பாக்யராஜ். சுவர் இல்லாத சித்திரங்கள். ஒரு குணசித்திர பாத்திரத்தை அவர் ஏற்று நடித்திருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது.

0: ஜோடி கிளிகள் கூடியிணைந்து ஆனந்த பண்பாடுமே. பாடல் பெரும் புகழ் பெற்றது. அடுத்து வெளியான ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்கியராஜின் முத்திரையை முழுமையாக வெளிக்கொண்டு வந்தன. மாபெரும் வெற்றி படங்களாயின. அடுத்து ஒரு மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட, அதே சமயம் தனது முத்திரையுடனும் கூடிய படமாக விடியும் வரை காத்திரு எனும் திரைப்படத்தை இயக்கினார். மாபெரும் வெற்றியீட்டிய திரைப்படங்களான தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், 1982 வெளியான முந்தானை முடிச்சு, இதே படத்தில் தான் நடிகை ஊர்வசி அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார். சென்னையிலும் தமிழ்நாட்டின் புற பகுதிகளிலும் வெள்ளி விழா கண்ட படம் இது. மௌனகீதங்கள் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில் ஜேசுதாஸ் ஜானகிரில் ஒழித்த
1: முக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா
0: பெரும் புகழ் பெற்ற பாடல். நடிகர் சந்திரபாபுவின் சொந்த வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பாக்கியராஜ் இயக்கிய படம் அந்த 7 நாட்கள். பாலக்காட்டு மாதவன் என்ற வேடத்தில் இசை அமைப்பாளராக வாய்ப்பு தேடும் பாத்திரத்தில் அவர் நடித்து பெரும் வெற்றி பெற்றது. மெல்லிசை மன்னர் இசையில் ஜெயச்சந்திரன் ஜானகி குரலில் ஒதித்து அன்றைய இளைஞரை வசியப்படுத்திய பாடல்
1: நீரில் நின்றாடும் போதும்

மருளு. இது நம்ம ஆளு திரைப்படத்திற்கு பாக்கிய ராஜே இசையமைத்து ஒரு பாடலையும் பாடியிருந்தார். மேலும் 5 படங்கள் வரை அவர் இசையமைத்திருந்தார். ஏறக்குறைய பாக்கியராஜின் அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி பிரபல கதாநாயகர்களால் நடிக்கப்பட்டு பெரு வெற்றி பெற்றன. ஜிதேந்திரா, அனில் கபூர், ராஜேஷ் கண்ணா, கோவிந்தா போன்ற இந்தி நடிகர்கள் இவரது மொழிமாற்ற படங்களில் விரும்பி நடித்து வெற்றி

0: புகை சூடியுள்ளனர்.
1: மாநில ரீதியில் சில விருதுகளை வென்றுள்ள பாக்யராஜ் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி சென்னை நகரில் மாரடைப்பால் காலமானார். அவர் வேண்டுகோளின்படியே அவரது கண்கள் இரண்டும் சென்னை வைத்தியசாலைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அரச மரியாதையுடன் அவருடைய ஈமை கிரியைகள் நடைபெற்றன. நன்றி.
2: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையிலே ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய அந்த சிறப்பு பாடல் கரம்பையூர் சண்முகம் அவர்களுடைய எழுத்து வரிகளிலே இடம்பெற்ற அந்த பாடலை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்கம் நடிப்பு எல்லாமே திரு இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள்.
3: Ready? 1, 2, 3, 4.

0: அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பில்லி வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நாளைய தினம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆக்லாந்து மாநகரின் ஒட்டாகு நகரிலே வீற்றிருந்து அடியார்களுக்கு அருள்பாலிக்கின்ற எம் திருமுருகப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9 மணிக்கும் இடைப்பட்ட சுப வேளையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து முருகன் அடியார்களையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் திருப்பணி சபையினரும் மற்றும் குருமார்களும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வதேச செய்திகள்.
1: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாழ்நிலை ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. ஆஸ்திரேலியாவில் ஒன் நேஷன் கட்சி எழுச்சி, போலின் ஹான்சனின் குடியேற்ற எதிர்ப்பு. ஆஸ்திரேலிய அரசியலில் 3 தசாப்தங்களாக சர்ச்சைக்குரிய சக்தியாக திகழ்ந்து வருவது ஒன் நேஷன் கட்சியும் அதன் தலைவரான போலின் ஹான்சனும் ஆவர். முஸ்லீம் சமூகத்தை பற்றிய அவரது கருத்துக்கள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்துள்ளன. முஸ்லீம் குடியேற்றத்துக்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்ற அவரது கருத்தை பல கட்சிகளும் எதிர்த்துள்ளன. மத அடிப்படையான பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலின் ஹான்சன் எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியன் பிரதமராக வர முடியுமா என்ற கேள்வி சில அரசியல் விவாதங்களில் எழுந்து வருகிறது. 1997ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒன் நேஷன் கட்சி ஆஸ்திரேலிய குடியேற்றம், தேசிய அடையாளம் மற்றும் பெண்முக கலாச்சார கொள்கை தொடர்பாக கடுமையான நிலைப்பாடுகளை முன்வைத்து அரசியல் செல்வாக்கை பெற்றது. இந்த கட்சியின் தோற்றத்துக்கு அடிப்படையாக அமைந்தது 1991ஆம் ஆண்டு போலின் ஹான்சன் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் ஆற்றிய தனது முதல் உரையாகும். அந்த உரையில் அவர் ஆசிய நாடிலிருந்து அதிகரித்தரும் குடியேற்றம் ஆஸ்திரேலியன் பாரம்பரிய அடையாளத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். இந்த கருத்து உடனடியாக தேசிய அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி சிலர் அதை மக்களின் உண்மையான கவலைகளை வெளிப்படுத்திய தைரியமான குரல் என வரவேற்றனர். ஆனால் பலர் அதை வெளிப்படையான இனவாதத்தின் அரசியல் படையமாக கண்டனர். ஆஸ்திரேலியா உலகின் மிக வெற்றிகரமான பெண் முக கலாச்சார நாடுகள் ஒன்றாக கருதப்படுகிறது. பல்வேறு இன, மத, மொழி மற்றும் கலாச்சார பின்னிருந்து வந்த மக்கள் ஒன்றிணைந்து வாழும் சமூகமாக அது வளர்ந்துள்ளது. இருப்பினும் இந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக தேசியவாதம் மற்றும் குடியேற்ற எதிர்ப்பு அரசியல் கருத்துக்களும் அவ்வப்போது எழுந்துள்ளன. போலின் ஹான்சன் அரசியல் பயணத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய அம்சம் குறிப்பிட்ட சமூகங்களை பொதுமைப்படுத்தி விமர்சிக்கும் அவரது போக்காகும். குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை பற்றிய அவரது கருத்துக்கள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்துள்ளன. முஸ்லீம் குடியேற்றத்துக்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கை மத அடிப்படையான பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக விமர்சிக்கப்பட்டது. மேலும் பெண்முக கலாச்சார கொள்கை சமூக ஒற்றுமையை பலவீனப்படுத்தின என்று அவரது விவாதங்களும் மனித உரிமையாளர்களும் மற்றும் சமூகங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் ஒன் நேஷன் கட்சியின் எழுச்சியை வரும் இனவாத அரசின் விளைவாக மட்டுமே விளக்க முடியாது. உலகமயமாக்கல், தொழில்நுட்ப மாற்றங்கள், உற்பத்தி துறையின் வீழ்ச்சி, அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், வீட்டு வசதி நெருக்கடி மற்றும் அரசியல் நிறுவனங்கள் மீது உருவான நம்பிக்கையின்மை போன்ற காரணங்களும் இதற்கு பின்னணியாக உள்ளன. குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் பிராந்திய பகுதியில் வாழும் பல வாக்காளர்கள் தங்கள் பொருளாதார முக்கிய அரசியல் கட்சிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன என்று கருதினர். இதன் விளைவாக அவர்கள் மாற்று அரசியல் சக்தியாக ஒன் நேஷன் நோக்கி ஈர்க்கப்பட்டுள்ளனர். ஆனால் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளின் காரணங்களை குடியேற்றவாசிகள் அல்லது சிறுபான்மை சமூகங்கள் மீது சுமத்துவது தீர்வாக அமையாது என்று விமர்சகர்கள் வலியுறுத்துகின்றனர். வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, வீட்டு வசதி நெருக்கடி அல்லது அரசாங்க கொள்கை தோல்விகள் போன்ற சிக்கல்கள் மிகவும் சிக்கலான பொருளாதார மற்றும் நிர்வாக காரணங்கள் உருவாகின்றன. அவற்றை ஒரு குறிப்பிட்ட இனத்தரோ அல்லது மதத்தோரோ மீது குற்றம் சுமத்து

0: மூலம் உலக மேலும் சமூகத்தில் பிளவுகளையும் வெறுப்பையும் உருவாக்குவதையும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. போலின் ஹான்சன் ஆதரவாளர் அவரை இனவாதியாக அல்லாமல் தேசிய நிலங்களை பாதுகாக்கும் அரசியல்வாதியாக சித்தி வந்தனர். அவரது பார்வையில் கட்டுப்படுத்த குடியேற்றம், கலாச்சார ஒருங்கிணைப்பு, சிக்கல்கள் மற்றும் தேசியவாதம் போன்ற விடயங்களை பற்றி திறந்தவரை பேசுவதற்கான உரிமையை அவர் பிரதிநிதிப்படுத்துகிறார் என்றும் கூறுகின்றார். ஆனால் எதிர்ப்பாளர்கள் இந்த விவாதங்கள் பல சமயங்களில் பயம் மற்றும் முன்னெடுப்பு அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது என்றும் அவை சமூக ஒற்றுமையை பாதிக்கும் என்றும் வாதிட்டனர். ஆஸ்திரேலியன் வரலாறு குடியேற்றத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டின் வரலாறாகும். பிரித்தானிய குடியேற்றவாசிகளிலிருந்து தொடங்கி ஐரோப்பா, ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆபிரிக்காவிலிருந்து வந்த கோடிக்கணக்கான மக்கள் நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சாரங்களுக்கு பங்களித்துள்ளனர். இன்று ஆஸ்திரேலியன் பொருளாதார வெற்றி கூடவளாய செல்வக்கும் இந்த பன்முக சமூக அமைப்பை ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் வாழ்க்கை செலவு உயர்வு, வீட்டு வசதி நெருக்கடி மற்றும் பாரம்பரிய அரசியல் கட்சி மீதான ஆதரிப்பு போன்ற காரணங்களால் ஒன் நேஷன் கட்சி மீண்டும் அரசியல் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் போலின் ஹான்சன் எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியன் மாற முடியுமா என்ற கேள்வி சில அரசியல் விவாதங்கள் எழுந்து வருகின்றது. ஒன் நேஷன் கட்சி குறிப்பாக பிராந்திய மற்றும் கிராமப்புற வாக்களிடையே ஆதரவை பெற்றுள்ளது. குடியேற்ற கட்டுப்பாடுகள், தேசிய பாதுகாப்பு, உள்ளூர் வேலைவாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற பிரச்சனை முன்னிறுத்துவதன் மூலம் சில வாக்காளர்களின் ஆதரவை அது தொடர்ந்து தக்க வைத்துள்ளது. எனினும் ஆஸ்திரேலிய அரசியல் அமைப்பில் பிரதமாக வருவது தனிப்பட்ட மக்களின் ஆதரவை மட்டும் சார்ந்ததல்ல. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறும் கட்சி அல்லது கூட்டணி தலைவரே பொதுவாக பிரதமாகிறார். ஒன் நேஷன் கட்சி தொடர்ந்து இந்த ஆதரவை பெறுமா என்பதும் கேள்விக்குரியது. கட்சியின் வாக்கு விகிதம் சில பல குறிப்பிடத்தக்க இருந்தாலும் நாடு முழுவதும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு ஒன் நேஷன் கட்சி முழுமையாக வளரவில்லை. மேலும் ஹான்சன் கருத்துக்கள் கொள்கைகள் பலரால் சர்ச்சைகளாக கருதப்படுவதாலும் மத்திய நிலை வாக்குகள் ஆதரவு பெறுவது மிக கடினமாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இன்று உங்களுடன் வானிலை சந்திக்கும் முறை நன்றி கூறி விடை வருகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
1: வணக்கம். சர்வதேச செய்திகள். நிலநடுக்கம் 6 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட 3 வயது குழந்தை. வெனிசுலாவில் ஏற்பட்ட பேரழிவு மிக்க நிலநடுக்கங்களுக்கு பிறகு 3 வயது குழந்தையொன்று 6 நாட்கள் கழித்து இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் வெளியாகியுள்ளது. நம்பிக்கைக்குரிய தருணம். லா குவைரா மாகாணத்தில் இடிபாடுகளில் இருந்து கிளிபர் மோரன் என்ற அந்த குழந்தை மீட்கப்பட்ட போது மீட்பு பணியாளர்கள் ஆரவாரம் செய்தனர். அந்த குழந்தையை மீட்டதை நம்பிக்கைக்குரிய ஒரு தருணமாக நாட்டின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் அவசரமாக தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கங்களால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,943 உயர்ந்துள்ளது. மேலும் 10,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மற்றும் பல்லாயிரக்கணக்கானோரின் நிலை என்னவென்று தெரியவில்லை. நாசாவின் செயற்கைக்கோள் தரவுகள் குறித்த ஆரம்பகட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் அந்த பெரும் நிலநடுக்கங்கள் 58,870 கட்டிடங்களை சேதப்படுத்தியிருக்கலாம் அல்லது அழித்திருக்கலாம் என தெரிய வருகின்றது. ஜோர்டானிய மீட்பு குழுவால் மீட்கப்பட்டுள்ள அந்த குழந்தை முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் முக்கிய உடல் உறுப்புகளின் செயற்பாடுகள் சீராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். லா குவைரா கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும். அங்குள்ள பல உள்ளூர் மக்கள் தாங்களாகவே மீட்பு பணிகளை மேற்கொள்ள முயற்சித்து வருகின்றனர். லா குவைராவில் உணவு பற்றாக்குறை பரவலாக உள்ளதாகவும் அடிப்படை சேவைகள் முடங்கியுள்ளதாகவும் தகவல் தொடர்பு பெருமளவில் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநாவின் அகதிகள் முகமை செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது. இதற்கிடையில் சுகாதார சேவைகள் தீவிர நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கிளிஃபரை மீட்ட நிகழ்வு உயிருடன் இருப்பவர்களை தொடர்ந்து கண்டெடுப்பதற்கான நம்பிக்கை இன்னும் உள்ளது என்பதை காட்டுவதாகவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச குழுக்கள் இடிபாடுகளுக்கு இடையே தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரோட்ரிக்ஸ் கூறியுள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் டசன் கணக்கான பிற நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச மீட்பு குழுக்கள் பயிற்சி பெற்ற நாய்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி உயிர் பிழைத்தவர்களை தேடி வருகின்றன. இதற்கிடையில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட

0: மரணமடைந்தவர்களின் உடல்களை வெனிசுலா மக்கள் அடக்கம் செய்ய தொடங்கியுள்ளனர். மரணமடைந்திருக்கலாம் என கருதப்படும் தங்கள் உறவினர்களின் உடல்களுக்காக இன்னும் பலர் காத்திருக்கின்றனர். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே. வணக்கம். சர்வதேச செய்திகள். உலகிலேயே பணக்கார மக்கள் இந்த நாட்டு மக்கள்தான். உலகிலேயே சுவிட்சர்லாந்து நாட்டு மக்கள்தான் அதிக சொத்து வைத்திருப்பவர்கள் என நிதி அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. யுஎஸ்பி என்னும் நிதி அமைப்பு 2026 ஆண்டுக்கான உலகளாவிய செல்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி உலகிலேயே அதிக செல்வம் வைத்திருப்பவர்கள் சுவிஸ் மக்கள்தான் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆம், சுவிஸ் மக்கள் சராசரியாக 910,382 டாலர்கள் சொத்து வைத்துள்ளார்களாம். உலகிலேயே அதிக செல்வம் வைத்திருப்பவர்கள் பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்துள்ள நாடு அமெரிக்கா. அமெரிக்கர்கள் சராசரியாக 696,277 டாலர்கள் சொத்து வைத்துள்ளார்களாம். அதிக செல்வம் வைத்திருப்பவர்கள் பட்டியலில் மூன்றாவது இடம் பிடித்துள்ள நாடு லக்சம்பர்க். அந்நாட்டவர்கள் சராசரியாக 654,732 டாலர்கள் சொத்து வைத்துள்ளார்களாம். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை சுமார் 944,000 பேர் மில்லியனர்களாக உள்ளனர். அதாவது நாட்டு மக்களில் வயது வந்தவர்களில் 13.1% மில்லியனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன்.
1: நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.

0: a whole world of radio on planetaudio.org.nz.
1: The impact of alcohol and drug abuse can be shattering for the substance abuser, for families. Jobs, money, and health go down the drain, and the addicted person can be stripped of all they value. But there are ways back, and CADS can help. Community Alcohol and Drug Services have clinics throughout Auckland. No appointment is necessary, and when you're ready, CADS will help. Just walk into the clinics in North, South, East, West, or Central Auckland, or phone 845 1818. That's 845 1818. For more information, go to www.cads.org.nz.
2: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
3: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
3: சிந்தனை செய்திகள்,
2: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
3: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
2: சிறுவர் நிகழ்ச்சிகள்
3: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
2: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
1: Tell your Tamil friends about Mutamil Osai, a national and international news, music and interviews show making for some great radio for our Tamil senior citizens every Saturday morning right here on 104.6 FM at 7:15. Starting up at 7:50 is another program for our Tamil community, Mutamil Sangam.
2: In Auckland, just about everywhere, you can see the water, and it has a lovely calming and invigorating effect.
3: Next to the ocean, wide open sea, cool breeze, lot of open space.
4: Hiking, swimming, lovely beaches.
5: Beaches.
6: I love the West Coast. I love being able to get in my car and in 40 minutes being in one of the most beautiful beaches in the world.
5: Loving Auckland.
7: Well, I love that it's such a green city. It's just so rich in texture with all the different plants and trees and shrubs. There are giant trees, more than 150 years old. You can touch the roots of the country, of the history.
8: I love the bush, the heaps of parks around Auckland that you can go and play in. And the libraries.
5: Loving Auckland, our diverse city. 104.6 Planet FM.

நேரம் வழங்கம் சங்கநாதம் ஒலிபரப்பல் செய்திகள் சமூக நிகழ்வுகள் கருத்து பகிர்வு ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரம் தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள்.

0: நாடகம் செய்திகள் என பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க
1: செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
2: காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதலில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். தெரிந்து செயல்வகை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். இதற்கு விளக்கம் என்னன்னா, ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பு அதற்கு ஆகக்கூடிய செலவின் தன்மையையும் அதனால் ஏற்படக்கூடிய ஆக்கத்தினையும் கணக்கிட்டு பார்த்து அதனால் கிடைக்கும் மிகு வருவாயையும் நன்கு ஆராய்ந்து பார்த்து அந்த செயலை செய்ய முற்பட வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும் பொருள் யாதொன்றும் இயல். தக்கவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நண்பர்கள் குழுவை கலந்து கொண்டு செய்ய வேண்டியதை நன்கு ஆராய்ந்து பார்த்து தாமும் நன்றாக சிந்தித்து பார்த்து ஒரு செயலை செய்ய முன்வருவர்களுக்கு செய்வதற்கு அருமையான செயல் என்று கூறுவதற்கு யாதொன்றும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இந்தியாவின் மகத்தான திரைக்கதை ஆசிரியர் பாக்கியராஜ் அவர்களுக்கு அஞ்சலி. குருவை விஞ்சிய சிஷ்யனாக கொடிகட்டி பறந்தார். ஒரு படைப்பாளியே நடிகராகிய படுபயங்கர வெற்றின்றது பாக்கியராஜுக்கு சாத்தியமானது போல பிறருக்கு சாத்தியப்படவில்லை. இவருடைய மகத்தான திரை வெற்றிக்கு காரணம் அவருடைய திரைக்கதை எழுதக்கூடிய திறமை மட்டுமல்ல, அவர் தற்பெருமை கொள்ளாதவர். சமீபத்தில் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட நிகழ்வில் பேசிய அவர், உன்னோட வாழ்வில் சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ கத்துக்க சில சிறப்புகள் இருக்கும் என என்னுடைய பள்ளி ஆசிரியர் சொல்லியதை இன்று வரை கடைபிடிக்கிறேன்னு சொன்னார். சினிமாவில் எம்ஜிஆரே இவரை தன்னுடைய கலையுலக வாரிசு என்று அறிமுகப்படுத்தினார். படைப்பாளி என்ற வகையில திரைக்கதை, வசனம், காட்சி அமைப்பு, கதாபாத்திரத்தை செதுக்கிறது, இத்தனை அம்சங்கள்ல பாக்கியராஜின் திரையுலக வெற்றிடத்தை இன்னொருத்தரால நிரப்பவே முடியாது. எதிர்பார்க்க முடியாத திருப்பங்களை கொண்ட திரைக்கதை அமைப்பு, புத்திசாலித்தனமான நகைச்சுவை, பெண்களை தாழ்த்தி பேசாத வசனங்கள்னோ சினிமாவில் தனக்குன தனி முத்திரை பதித்து ஒரு ட்ரெண்டை உருவாக்குனவர். சின்ன வசனம்தான், அது அத்தனை அழுத்தமா மற்ற விஷயங்களோட பாக்கியராஜ் மத்தியதர வர்க்கங்களின் மனதில் இடம் பிடித்ததையும் காட்டியது. பொதுவா நல்ல எழுத்தாளர்கள் நல்ல சுவாரஸ்யமான பேச்சாளர்களாக இருக்க மாட்டாங்க. பாக்கியராஜ் ஒரு நல்ல பேச்சாளராகவும் ஒரு ரசிக்கத்தக்க பத்திரிகையாளராகவும் இருந்தார். பாரதி ராஜா பள்ளியிலிருந்து வந்தவர் அவரது சாயல் கொஞ்சமும் இல்லாமல் இயக்கினார். பல நடிகர்களுக்கு சிவாஜி எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரியோ, அப்படி இயக்குநர்களுக்கு பாக்கியராஜ் படங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரியாக மாறியுள்ளது. இன்று அவர் இயக்கிய ஆக சிறந்த படங்களில் ஒன்றான அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து ஒரு பாடலை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாடல் எண்ணி இருந்தது ஈடேற. இந்த பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேன் அவர்களும் வாணி ஜெயராம் அம்மா அவங்களும். எம்எஸ்விக்கு மிக பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் இது. இன்னும் சொல்ல போனா எம்எஸ்வியினுடைய கதையின் சாயல், அவருடைய வாழ்க்கையின் சாயலை இந்த படத்துல பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமா மாதவன் நம்பியாராக மிக அழகா நடிச்சிருப்பாரு. அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக பாக்கியராஜும், சிறந்த நடிப்பாக அம்பிகாவும் இந்த படல வழங்கியிருப்பாங்க. படத்தை இயக்கினதோடு மட்டுமல்லாமல் திரைக்கதை,

வசனம் எழுதியது திரு பாக்கியராஜ் அவர்கள். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் எந்த காலகட்டத்திலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய படிப்பினையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிளைமேக்ஸ் இந்த படத்துல இருக்கும். உங்களுக்காகவும் திரு பாக்கியராஜ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து எண்ணி இருந்தது ஈடேற.

சில மனிதர்களின் மரணம் ஒரு செய்தி அல்ல, அது ஒரு காலத்தின் முடிவு, ஒரு உலகத்தின் முடிவு. ஒரு தலைமுறையின் நினைவுகள் மெதுவாக மண்ணோடு கலக்க தொடங்கியதற்கான அமைதியான அறிவிப்பு. கடந்த வாரம் திரைக்கதை மேதை கே பாக்யராஜா அவர்கள் இல்லை. சில வாரங்களுக்கு முன்பு இயக்குனர் இமயம் பாரதிராஜா இல்லை. அதற்கு முன்பு ஒருவர், இன்னொருவர். இப்படியே நம் கால

கூட்டத்தின் முகங்கள் ஒவ்வொருவராக அமைதியாக விடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு புகைப்படத்தில் மாலை விழுகிறது, ஒரு குரல் அமைதியாகிறது, ஒரு பெயருக்கு முன்னால் மறைந்தார் என்ற வார்த்தை சேர்கிறது. ஆனால் உண்மையில் மறைவது அவர்கள் மட்டுமல்ல, நாம் வாழ்ந்த உலகம்தான். 1975 முதல் 90 முதல் வாழ்ந்த தலைமுறைக்கு இதன் வலி இன்னும் அதிகம். ஏனெனில் அந்த காலத்தில் சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அதுதான் வாழ்க்கை. இன்று இருப்பது போல கைபேசி இல்லை, இணையம் இல்லை, யூடியூப் இல்லை, ஓடிடி இல்லை, சமூக வலைதளங்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி சேனல்கள் இல்லை. ஒரு வாரம் முழுவதும் காத்திருந்து ஒரு படம் பார்ப்பதே ஒரு திருவிழா. முதல் நாள் முதல் காட்சி, அதற்காக அடித்து பிடித்து ஓடிய காலம் அது. ஒரு காகித டிக்கெட்டை கையில் வாங்கிய சந்தோஷம், திரையரங்கின் விளக்குகள் அணையும் அந்த நொடி, திரை திறக்கும் பொழுது எழுந்த கைத்தட்டல்கள், விசில்கள், இடைவெளியில் வாங்கிய சமோசாவின் மணம், கட்லட், முட்டை போண்டா, இன்னும் கண்களை மூடினால் அந்த நினைவுகள் உயிரோடு இருக்கிறது. திரையரங்கம் வெறும் கட்டிடம் அல்ல, அது எங்களுடைய இன்னொரு வீடு. அந்த திரையில் தோன்றியவர்கள் அவர்கள் வெறும் நடிகர்கள் அல்ல, எங்கள் சிறுவயது, எங்கள் இளமை, எங்கள் கனவுகள், எங்கள் உலகம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், செமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், மோகன், கார்த்திக், பிரபு, நம்மை வயிறு குலுங்க சிரிங்க வைத்த சிரிக்க வைத்த நாகேஷ், சுர்லிராஜன், தேங்காய் சீனிவாசன், பி கே ராமசாமி, சோ மனோரமா, ஒய்ஜி மகேந்திரன், எஸ் வி சேகர், டெல்லி கணேஷ், கவுண்டமணி, செந்தில், நம்மை காதலிக்க வைத்த ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, லட்சுமி, சுஜாதா, சரிதா, ராதிகா, ராதா, அம்பிகா, ரேவதி, நதியா, சில்க், சுமிதா, திரைக்கதைக்கு உயிர் கொடுத்த கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன், எஸ் பி முத்துராமன், கே பாக்யராஜ், மணிரத்னம், நம் உணர்ச்சிகளுக்கு இசை கொடுத்த எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, தம் இதயத்தில் வார்த்தைகளை விதைத்த கவியரசு கண்ணதாசன், வாலி, புலமைப்பித்தன், முத்துலிங்கம், வைரமுத்து, நம் வாழ்க்கைக்கு குரல் கொடுத்த டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ், மலேசியா வாசேவன், மனோ, பி சுசிலா, எஸ் ஜானகி, சித்ரா, இந்த பெயர்கள் வெறும் கலைஞர்களின் பட்டியல் அல்ல, அவை எங்கள் வீட்டிற்கு தினமும் வந்த விருந்தினர்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், எங்கள் சிரிப்பின் காரணங்கள், எங்கள் கண்ணீரின் காரணங்கள், எங்கள் காதலின் பின்னணி இசை, எங்கள் வாழ்வின் மறக்க முடியாத நினைவுகள். 5 வயதில் திரையரங்கின் இருளில் முதல் முறையாக அமர்ந்த போது திரையில் தோன்றியவர்கள், மனிதராகவே தெரியவில்லை அவர்கள், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போல இருந்தார்கள். அவர்கள் சிரித்தால் நாமும் சிரித்தோம், அவர்கள் அழுதால் நாமும் அழுதோம், அவர்கள் காதலித்தால் நாமும் காதலித்தோம், அவர்கள் வென்றால் நாமும் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியாய் அனுபவித்தோம். அவர்களை பற்றி பேசினோம், விவாதித்தோம், சண்டையிட்டோம், ஒரு வசனத்தை 100 முறை சொன்னோம், ஒரு பாடலை 1000 முறை கேட்டோம், ஒரு திரைப்படத்தை 10 முறை பார்த்தோம். அந்த வயதில் ஏற்பட்ட உணர்வுகள் வெறும் நினைவுகள் அல்ல, அவை நம் இரத்தத்தில் கலந்தன, நம் சதையில் கலந்தன, நம் நரம்புகளில் ஓடின. இன்று அறிவியல் மொழியில் சொன்னால் அவை நம் மூளையில் ஆழமான நினைவுகளாக மாறிவிட்டன, நம் ஆளுமையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன. பிறகு வாழ்க்கையாகவே மாறியது. வேலை வந்தது, குடும்பம் வந்தது, பொறுப்புகள் வந்தன, சினிமா பார்க்கும் நேரம் குறைந்தது, சில படங்களையே பார்க்காமல் விட்டார்கள், சில இசையே கேட்காமல் விட்டார்கள். ஆனால் 5 வயது முதல் 20 வயது வரை இந்த மனிதர்கள் நம் உள்ளத்தில் ஏற்படுத்த தாக்கம் ஒருபொழுதும் குறையவில்லை. அதனால்தான் இன்று ஒருவர் ஒருவர் மறையும் பொழுது ஒரு நடிகர் இறந்தார் என்ற மட்டும் நம்மால் சொல்ல முடியவில்லை. நாம் வாழ்ந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறதை உணர முடிகிறது. இந்த உணர்வே நம்மை ஆட்கொள்கிறது. கே பாக்யராஜ் பெரும் இயக்குநர்கள் அல்ல, திரைக்கதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்த ஆசான். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு இந்த படங்கள் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க அடித்து பிடித்து ஓடிய தலைமுறைக்கு பாக்யராஜ் ஒரு மனிதர் அல்ல, ஒரு காலத்தின் அடையாளம். இன்று அவர்களை ஒருவர் பின் ஒருவராக இழக்கும் பொழுது நமக்குள் ஒரு வித்தியாசமான வெறுமை உருவாகிறது. ஏனெனில் நாம் இழப்பது ஒரு மனிதரை அல்ல, ஒரு காலத்தை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு தலைமுறையின் உணர்வுகளை. இது எங்கள் தலைமுறைக்கு மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்களுக்கும் இதே நாள் வரும். அன்று அவர்கள் உயிராக நேசிக்கும் நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், விளையாட்டு வீரர்கள், இணைய உலக நட்சத்திரங்கள், இன்னும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் ஒருவர் மறையும் பொழுது அவர்களும் இதே அதனை உணர்வார்கள். நாங்கள் வாழ்ந்த காலம் இனி இல்லை என்று அவர்கள்

ஒரு நாள் எழுதுவார்கள். காலம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு உலகத்தை உருவாக்குகிறது. பிறகு அந்த உலகத்தை மெதுவாக அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறது. இதுதான் இயற்கை, அதுதான் வாழ்க்கை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் காலத்தால் வெல்ல முடியாது, அது நினைவுகள். திரையரங்கிற்குள் ஒரு இருள் மிகுந்த முதல் நாள் முதல் காட்சி, கைத்தட்டல்கள், விசல்கள், அந்த இசை, வசனங்கள், முகங்கள், இவை அனைத்தும் எங்கள் தலைமுறை உயிரோடு இருக்கும் வரை உயிரோடே இருக்கும். அதனால்தான் அவர்கள் இறக்கவில்லை, நாங்கள் எங்கள் நினைவுகளை மாற்றி அவர்கள் எங்களை நினைவுகளாக மாற்றிவிட்டார்கள். அமைதியாக உறங்குங்கள். திரைக்கதை மேதை பாக்கியராஜ் அவர்களே, உங்களோடு சேர்ந்து எங்கள் வாழ்க்கையின் மிக அழகான ஒரு காலமும் இன்று மீண்டும் ஒரு முறை கண்முன் வந்து அமைதியாக மறைகிறது. ஒரு தலைமுறை மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய முத்தமிழ் சங்கத்தின் புலனத்தில் படித்ததில் பிடித்தது. இதை எழுதியவர் நம்முடைய அன்பிற்குரிய நண்பர் திரு ஸ்ரீசாமி அவர்கள். இந்த எழுத்து உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால், இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால், பிடிக்கவில்லை என்றாலும் திரு ஸ்ரீசாமி அவர்களை ஒரு முறையாவது தொலைபேசியில் அழைத்து பாராட்டுங்கள். நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு ஊக்குவிப்பதாக இருக்கும். நன்றி.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
1: அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய

சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு நிஜத்தை நேசி பொய்யை புதை. பிறர் தன்னை புகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தவறே அல்ல, ஆனால் வலுக்கட்டாயமாக புகழ வைப்பது ஓர் ஆக்கிரமிப்பு. அது உண்மையான வெற்றியாகாது. இன்று